0: என் தமிழ் அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி திதியோ பிரேக பெர் நோய் பெக்கத்தோரி அதேஸ்வ நெல்லோரா தெல நோஸ்திர மோர்த்தே ஆமென்.